0: Tadi nè rényi tu che tangyi na chub nè che che tangyi che kaayi nè ra. Lopchong che di, di simshu tu ma sung chibu yalwa. Tadi bachi mi sang kyo la roku che yi nè ra. Tangyi tuwa lopchong yi nè ra, zanzu ki lega yi nè ra. Tienzul ta timu miyengbi ki simshu la che yal. Tu che ta kuchu kukutwa nè che nè. Su rényi ki penchu. Dikchita kimzangi dhiva tongu tangbi lama suji alwa ta mege ngonjan je tu kyuya la ya tibin bechun ruche ta shingzu naqso di didu ne che na hajangi gecheb ruche la ta dukche ni shingzu naqso ki lega di gecheb ruche ta samli na dindeji koso ta jik shing ruche tabi na jine kuyu ki sungyo lega alwa nina jangore bianjo pege tol cha cha na didu me Masihda kekab jindime nagri duksa shukchab yaltli. Tienzumi rangi nao gandri jayamayako. Tato ja rangi tabkyo ino, tato di sosetana sosotagres jayam. Tato si jiru kita duksa jayam. Tato dabayagi samlurdi yabuyol. Tato lungbi nao loagi manzoagi le shukchi sayi yabur jayam. Tato zolati duzu yakshu di shingzu naqsu jayadi. Tienzumi jiga jinda nibi tabshu ne jayam. Tā shīvī shāshā tsuchī, tā wā ngī sāma tsumir chī. Pā tī nāng tā māngzō nīshū lāma tī yā bēchī jē, tū sē tā ngī lā chē jē, yā māngzō māngkū tū mī lā chī, tū jē tā shīngzū nāng sū tī lō chū tsuchī, bēchūn jē wī. Gūchū gōgū nē? Gūchū gōgū nē, bēchī ngē
1: tōng kia mē, chū mē kū tsuchī,
0: 但是新疆我要对新盘点出来，有没有啥子东北杭州的那新疆？好了，他这个哦，这一节也做一做一节事情，都过来给点玩儿没？那下年这边呢，农地里啊，可是结实些。嗯。那点那个什么的是可见？那是。那就慢慢下子去，去工作不一年前呢，做些点子也不见。他说那么做不了些。
1: 제차주에 배우지.
2: 记录行动国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际国际
0: ཁྱི རང ཡིག ད པེས ཆ ཆི ཆ ངལ ཁེ ནེ དེན ཅེ ད ཅིག མོ ཅིག རེ མོ ད ཨ ཅིག ཏོང དེ གི མོ ད ཅི ཅུང ཅི བ ད ཡེ ནོ མ ར ཅ ལུ ཅེ ད ཅི ཆི ཅ ཅོ སོང ད ད ཏོང དེ ཡོང གི མི ཅུང ཉི ཅ ཅིག ད ནམ གི ནེ སམ ལེ ཁོ གི ཆེ ར ཅ ད ཅི ཅེ ཁོང པ ད ལ ས ཤི གི ཅེ ད མ ད མི ལེ ག ཡ གི ཅེ གི ཅོ གང ད བེ ནེ ད སོ་ཟ་ཡིན་ན་ ད་ དེ་ནང་གང་གཅིག་ད་ག་ཅིག་ ད་དེ་ནང་ནས་ཆ་ཆ་ནམ་མི་ཟ་ ཁ་ཤེ་ཅིག་ནི་བ་ཡ་ཨོ་ཏེ་སུ ད་ཅིག་ཚུལ་ལོ་ནས་ཁ་ཤེ་གི་པ་ཇུ་ཡིན་དེ་སེ ད་པ་ཇུ་དེ་དེ་དུ་ཡ་ཤེ་ཅན་ མན་ཟེ་ལུང་ཟེ་གི་ ཁ་ཡ་བ་ཧོ་དི་ཆ་
1: ལོ་སུ
0: ཨོ་དེ་དེ་ཆ་ཆ་ ཉེ་དོང་ཀེ་ལོ་དོ་ཨན མན་ཟེ་གི་དེ་ལུང་ཟེ་ནས་པ་ཇུ་ ཅུབ་ཏང་ཅིག་ཚུལ་ཉེ་བི་ ད་དེ་ནང་ཆ་ཆ་ནོ་ཁོང་ཟོ ཉེ་དོང་ཅུག་ལོ་ཅིག་ལོ་ད་ཝོ་ཅུ་ཡིན་ནས་ཆ་ཆ་ན ཁ་ཅིག་ཚུལ་ལོ་ཝེན་ཤེ་
1: སོ་ཟ་དེ་འདྲ་ཅེ་ཁ་ཅི་ད་དེ་བ་པ་ཇུ་ཡིན་དེ་སེ་ཅེ་སོ་སོ་སེ་གི་ད་གལ་གང་ཟམ་གི་པེན་ཇུ་པེན་དེ་ཅི་ཨོ་ཏེ་སུ་ལ་སུ་ལ་སུ་ད་དེ་ཉེ་རང་ཁེ་ལོ་དེ་ཆ་སན་
0: Thank you.